கிருபாரு சர்வசவரத்தியோ சுயம் பவுகண்ணு பஞ்சனஹாரு காலஹீன கலாசஞ்சுகத்தே அகால புருக்கே அதேச தர்ம தாமசோ பரமரஹத்தே அபூத அலாங்கே அபேச ஆங்கராக.

உள்டீரே மணி உள்டீரே சாக்கத்து சோ காரி உள்டீரே ஜூட கீரே ஜூட பரீத சுட்கீரே மன சுட்கீரே